அதன் வேண்டியோஸ் மற்றும் காற்று செய்தோன் பூப்பொழுங்க யாஜ்ஞ க உட்டாவும் அன்பமார்கின்கின்னேன்.